நேயர்களே, பொதுவாக பெற்றோர்கள் என்று எடுத்துக்கொண்டால் என்னதான் அவர்கள் தங்கள் குழந்தைகளை பாதுகாத்து வளர்த்தாலும் எல்லா குழந்தைகளும் அப்பெற்றோரின் அன்பை புரிந்து நடப்பதில்லை. சில வீடுகளில் பிள்ளைகளாலேயே பிரச்சனைகள் சூழ்ந்து கொண்டு குடும்பமே அவதிக்குள்ளாவதும் உண்டு. அவ்வாறு இல்லாமல் பெற்றோரும் குழந்தைகளின் மனநிலையை புரிந்து கொள்ளுதல் அவசியம். அதேபோல் பிள்ளைகளும் வளர்ந்து ஆளானதும் பெற்றோர் செய்யும் காரியங்கள் அவர்களுக்கு பிடிக்கின்றதோ இல்லையோ அவற்றை பெரிதுபடுத்தி சண்டையிடாமல் அவர்கள் மனம் வருந்தும்படியான காரியங்கள் செய்வதை தவிர்த்து விடுவது மிகவும் நல்லது. இன்னும் சில குடும்பத்தில் புகுந்த வீடாரின் மூலமாக பிரச்சனைகள் வந்த வண்ணம் இருக்கும். அவ்வாறான தருணங்களில் அவர்களிடம் மனமிட்டு பேச முயற்சி செய்வது நல்லது. இதனால் குடும்பத்தினர் ஒருவரை ஒருவர் நன்கு புரிந்து கொண்டு செயல்பட வழிவகுக்கும். இல்லாவிடில் பகைமை வளர்ந்து வளர்ந்து பெரிதாகி பிரச்சனைகள் தான் வளரும்.

நேர்களே, குடும்பம் என்றாலே சிறிதேனும் சண்டை சச்சரவுகளும் மனக்கசப்புகளும் இருக்கத்தான் செய்யும். அவ்வாறு குடும்பத்தில் ஏற்படும் மனக்கசப்புகளுக்கு அதிக இடம் தராமல் சமாதானமாக போவதுதான் விட்டுக் கொடுப்பதிலேயே தலையாயதாயிருக்கும். சில சமயத்தில் குடும்பங்கள் கூடி மகிழ்கின்ற தருணங்களிலும் பிரச்சனைகள் எழலாம். இதை முன்பாகவே எதிர்பார்த்து அவ்வாறான சூழ்நிலைகளை சந்திக்கும் மனப்போக்கையும் வளர்த்து வருவது மிகவும் நல்லது. இதனால் யார் என்ன பேசினாலும் கேலி செய்தாலும் அவை நமது மனதை அதிகம் பாதிக்காது. இவ்வாறு குடும்ப உறவுகளின் மகத்துவம் அறிந்து அவற்றை புதுப்பித்துக் கொண்டே வருவோமேயானால் உறவினர்களுக்குள் அவ்வப்போது உண்டாகும் மனக்கசப்புகள் நிச்சயம் மறையும். மேலும் இவ்வாறான வாழ்க்கை முறையில் வாழ்ந்து காட்டி வருங்காலத்து வாரிசுகளை ஒரு வலுவான குடும்பச் சூழ்நிலையில்தான் வளர்த்தோம் என்ற ஆத்ம திருப்தியோடு அவர்களுக்கு நல்லதொரு எடுத்துக்காட்டாகவும் இருப்போம்.

0: நேயர்களே, இறைவன் கொடுப்பதை தடுப்பவர் எவரும் இல்லை. இறைவன் தடுத்ததை கொடுப்பவர் எவரும் இல்லை. ஆகையால் இருப்பதைக் கொண்டு மனநிறைவு கொள்வோம். நல்லது நேயர்களே, இன்ஷா அல்லாஹ் மீண்டும் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு.
1: தயாரிப்பு அப்துல் கனி, ஹேஷ்டாக் பெருஞ்ஞான் ஜாக்கிம்.
2: நீங்கள் FM இளமை புதுமை இனிமை.
3: நேரம் காலை மணி 6:30.

0: இனிய காலை வணக்கம் வணக்கம். இன்னும் உங்களை தேடி வந்தாச்சு. 6:30 இருந்து 10 மணி வரைக்கும் உங்களுடைய நாளை எங்க கிட்ட கொடுங்க, உற்சாகப்படுத்தி கொடுக்கிறோம். வணக்கம் நண்பரே.
1: வணக்கம் தேவிகன். வணக்கம் நேர்களே. இனிதொரு பொழுது ரொம்ப அழகா பிறந்திருக்கு. வெள்ளிக்கிழமை பொழுது, எப்படியும் வெள்ளிக்கிழமை வந்துட்டாலே ஒரு மாதிரி குஷியா தான் ஆயிரும்.
0: மகிழ்ச்சிக்கான அளவுகோல்ல வெள்ளிக்கிழமையுடைய அளவுகோல் தான் ரொம்ப அதிகமா. அதனால இந்த அளவுகோல் அப்படியே இருக்கட்டும். மகிழ்ச்சி நிறைந்த வெள்ளியை வந்து இனிதே வரவேற்க தயாராகும். அப்புறம் நேற்று என்ன நடந்துச்சு அதெல்லாம் போட்டு ரொம்ப குழப்பிக்காதீங்க. சில பேர் சொல்றாங்க நேற்றே மறந்துடணும் அப்படின்னு, காலையில் எழுந்திருக்கும் போது அதை வந்து ஞாபகம் வச்சிருக்க கூடாதுன்னு. சில நேரங்கள்ல அது தொடர்ச்சியா நமக்கு ஞாபகத்துக்கு வரும் இல்லையா. காலை குளியலுக்கு பிறகு இன்றைய புது விடியல் மட்டுமே நமக்கு ஞாபகம் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க.
1: கண்டிப்பா அதெல்லாமே ஞாபகத்துல இருக்கட்டும். முக்கியமா என்னன்னா, 4 விஷயங்கள், நல்ல விஷயங்களை நல்ல பேரிட்ட 4 பேர்ட்ட நம்ம சுத்தி இருப்பாங்க இல்லையா, அவர்கிட்ட பகிர்ந்துக்கணும், மகிழ்ச்சியை பகிர்ந்துக்கணும். அதே சமயத்துல இன்னொரு முக்கியமானது, உற்சாகத்தையும் பகிர்ந்துக்கணுமா.
0: இந்த குளியல் ஏன் மாற்றுது அப்படின்னா, இல்ல மோகன், பெரிய சக்தி இருக்கா, தண்ணி இருக்கு, நம்ம வந்து அமைதிப்படுத்தக்கூடிய சக்தி. அதனால அப்படியே தண்ணி படும் போது நம்ம நினைக்கணுமா, எல்லாம் அப்படியே களைஞ்சு போகணும், மறைஞ்சு போகணும் அப்படின்னு நினைச்சு மகிழ்ச்சியை மட்டும் எடுத்துக்கிட்டு மத்தவங்களோட பகிர்ந்துக்குவாது.
1: தெய்வீகம் என்ன சொல்ல வர, குளிங்க, அது உங்களுக்கும் நல்லது, உங்களை சுத்தி இருக்கிறதுக்கும் நல்லது,
0: மத்தவங்களுக்கு ரொம்ப நல்லது. நல்ல விடியல் உங்களுக்கு காத்துக்கிட்டே இருக்கு. இது சிறந்த நாளாக இருக்க போகுது. திருவள்ளுவர் ஆண்டு 2057, பராபவ ஆண்டு சித்திரை திங்கள் 25 நாள் 2026, மே 8 வெள்ளிக்கிழமையில் சந்திக்கின்றோம்.
1: அம்மன் போற்றி பாடலோடு தொடங்கலாம்.

0: உற்சாகம் நிறைக்கும் காலை பொழுதுக்கு யோகா பயிற்றுனர் மாஸ்டர் எஸ் கே துரை.
1: இன்றைய நாள் நமக்கு சிறப்பாக அமைய ஒரு நல்ல பயிற்சியுடன் ஆரம்பிக்கலாம். கண்ணை மூடிக்குங்க. உங்க மூச்சுல உங்க கவனத்தை வைங்க. மூச்சை நல்லா உள்ள எடுத்துட்டு ஒரு 10 நொடி உள்ளேயே வச்சிருங்க. அப்புறம் மெதுவா வெளியே விடுங்க. இதை தொடர்ந்து 5 நிமிடம் பண்ணுங்க. இதை நம்ம உடலுக்கும் மனதுக்கும் ஒரு புதிய உற்சாகத்தை தரும். இந்த எளிமையான பயிற்சி மூலியமா மன அழுத்தம் குறைவாகும், மனசு அமைதி பெறும், மற்றும் சிந்தனையும் தெளிவாகும். இன்று முதல் உங்க நாளை 5 நிமிடம் உங்களுக்காக கொடுங்க. உங்க உடல் உங்களுக்கு நன்றி சொல்லும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.

0: நண்பன் படத்துக்காக எடுக்கப்பட்ட பாடல். வணக்கம், இன்னும் கேட்டுட்டு இருக்கீங்க பத்திரிகைகளில் வெளிவந்திருக்கக்கூடிய செய்திகளை பார்த்தரலாம்.
1: முதல்ல மலேசிய நண்பன்ல என்ன செய்திகள் வந்திருக்கு?
0: வலைத்தளங்களில் தொடரும் பொய் செய்திகள், இது தொடர்பான செய்தி. April 30 வரை உலகளாவிய விநியோக நெருக்கடி தொடர்பான 464 தகவல் வலைத்தளங்களில் அடையாளம் காணப்பட்டு 312 அம்சங்கள் அகற்றப்பட்டிருப்பதாக தொடர்பு துணை அமைச்சர் நிச்சயம் சொல்லியிருக்கிறாங்க.
1: மக்களோசையில வந்திருக்கக்கூடிய செய்தி, பெற்றோரை பராமரிக்கும் சட்ட மசோதாவை அரசாங்கம் அறிமுகம் செய்யும் என்று துணை பிரதமர் டாக்டர் ஜாஹித் ஹமிடி வந்து நேற்று இதை பற்றி குறிப்பிட்டிருக்காங்க. முதியோர்களுடைய நலன் பாதுகாக்கப்படுவதை உறுதி செய்ய இந்த புதிய சட்ட மசோதா அறிமுகமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு.
0: அடுத்தபடியாக கவனத்தை ஈர்த்திருக்கக்கூடிய செய்தி, பிரதமர் மற்றும் அவருடைய துணைவியார் இரு நாள் அலுவல் பயணம் மேற்கொண்டு பிலிப்பீன்ஸ் உடைய சிபு அந்த பகுதிக்கு போயிருக்கிறாங்க. 48th ஆசியான் உச்ச மாநாட்டை முன்னிட்டு பிரதமர் 2 நாட்கள் பயணம் மேற்கொண்டிருக்கிறார். சிங்கப்பூர் மற்றும் லாவோஸ் உடைய தலைவர்களை சந்தித்திருக்கின்றார் என்ற செய்தியும் வெளியாகி இருக்கின்றது.
1: இன்னொரு முக்கியமான தகவல், புதிய அடையாள அட்டை வரப்போகுது அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா. இதுல என்னன்னா, இப்ப நம்ம பயன்படுத்துகின்ற அடையாள அட்டையில 23 பாதுகாப்பு அம்சங்கள் இருக்கா. இப்ப இந்த புதுசா வரப்போகுது இல்லையா, இதுல 53 பாதுகாப்பு அம்சங்கள் இருப்பதாக தேசிய பதிவுத்துறை தெரிவிச்சிருக்காங்க.
0: மற்ற செய்திகளுக்கு பத்திரிகைகளை வாங்கி படிக்க மறந்துடாதீங்க, இங்க கூட தொடர்ந்து இணைந்திருங்கள். வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை நம்ம வந்து அன்னையர் தினத்தை கொண்டாட போறோம்.
1: ஆமா,
0: அதனால இன்னைக்கு அதை பற்றி ஒரு கேள்விதான் உங்களுக்கு நாங்க முன் வைக்கிறோம்.
1: பொதுவாகவே கைபேசியில வந்து இந்த கான்டாக்ட் இருக்கு இல்லையா, இந்த பேரை வந்து அதே மாதிரி பதிவு செஞ்சிருப்பது ரொம்ப வித்தியாசமா இருக்கும்.
0: சரி,
1: அம்மானா நிறைய பேர் அம்மானு வச்சிருப்பாங்க, அம்மாவுடைய கைபேசி என்ன இல்ல எப்படி எல்லாம் நீங்க வச்சிருக்கீங்க, என்ன பேர் சூட்டிருக்கீங்கன்றதான் அழைத்து சொல்ல போறேன்.
0: உங்களுடைய அம்மாவுடைய பேரை என்னன்னு பதிவு பண்ணி வச்சிருக்கீங்க.
1: இப்ப என்ன கேட்டீங்கன்னா, அன்புள்ள அம்மாலாம் வச்சிருக்கோம். அன்புள்ள
0: அம்மா வச்சிருக்கீங்க. அப்படி அம்மா மனுக்கு வேணுக்கணுமே அவங்க தொலைபேசியில அழைப்பு போற மாதிரி காட்டுவீங்களா எப்படி?
1: ஓ, அப்ப என்னோட அன்பு அப்படி பண்றீங்க.
0: தூய்மையான அன்பனா அப்படி சொல்லுவனா. இந்த மாதிரி நீங்க அம்மாவுடைய அந்த பெயரையோ இல்ல அவங்களுடைய அந்த கான்டாக்ட் இருக்கு இல்லையா, அதை என்னன்னு நீங்க பதிவு பண்ணி வச்சிருக்கீங்க உங்க கை தொலைபேசியில கூப்பிடுங்க. 3 2 2 8 2 5 7 3 3
1: அல்லது 4 7 6 8

வணக்கம். காலையிலே கதை பேசலாம். தொழிலில் ஏற்பட்ட தவறுகளால் ஒரு வியாபாரி நஷ்டமடைந்தார். ரொம்ப சோர்வாக பூங்காவில் உட்கார்ந்திருந்தார். ஒரு பெரியவர் அவரிடம் வந்து, தம்பி ஏன் சோகமா இருக்க என்று கேட்டார். தொழிலில் நஷ்டம் அடைஞ்சிட்டேன் என்று சொன்னார். எவ்வளவு நஷ்டம் ஏற்பட்டுருச்சு என்று கேட்டார் பெரியவர். 5 லட்சம் என்று சொன்னார் வியாபாரி. அப்படியா, நான் யார் தெரியுமா என்று கேட்ட பெரியவர், இந்த ஊரிலே பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவன் என்று சொல்லி சிரித்தார். அப்படியா என்று ஆச்சரியப்பட்டார் வியாபாரி. சரி, பணம் கொடுத்தா உன் பிரச்சனை தீருமா என்று கேட்டார் பெரியவர். நிச்சயமா ஐயா என்று சொன்னார் வியாபாரி. பெரியவர் ஒரு செக் புத்தகத்தை எடுத்து கையெழுத்து போட்டு, உனக்கு நஷ்டமானதை விட 2 மடங்கு இதுல இருக்கு, பயன்படுத்திக்கோ, விருப்பம் போல திருப்பி கொடு என்று சொல்லி கொடுத்தார். வியாபாரியும் வீட்டுக்கு வந்ததும் செக்க பத்திரப்படுத்தினார். ஆனால் அதை பயன்படுத்த விரும்பவில்லை. தன் பணியாளர்களை கூப்பிட்டு, இனி தவறு ஏற்படாமல் பார்த்துக்கோங்க என்று சொல்லி தானும் வியாபாரத்தை மட்டுமே சிந்தித்தார். 6 மாதம் கடந்துருச்சு. வியாபாரம் சூடு பிடித்தது. வரவு செலவு கணக்க பார்த்தப்போ நல்ல லாபம் கிடைச்சிருந்தது. பத்திரப்படுத்தின செக்க எடுத்துக்கொண்டு பெரியவரை பார்க்க பூங்காவுக்கு போனார். அதிகால நேரமாக இருந்ததால பனிமூட்டமாக இருந்தது. தூரத்தில் பெரியவர் தன் மனைவியின் கையை பிடித்துக் கொண்டு வருவது தெரிந்தது. ஒரு 5 நிமிடத்துல அவருடைய மனைவி மட்டும் வந்தாங்க. அம்மா, உங்களோட வந்த பெரியவரை காணுமே என்று கேட்டார் வியாபாரி. பதற்றத்தோட, அவரால் ஏதாவது தொந்தரவா உங்களுக்கு என்று கேட்டாங்க அந்த பெண். இல்லம்மா, ஏன் அப்படி கேக்குறீங்க என்று கேட்டார் வியாபாரி. மனநிலை சரியில்லாதவர் அவரு. வர்றவங்க போறவங்க கிட்ட எல்லாம் பணம் கொடுக்கறேன்னு சொல்லி கையெழுத்து போட்டு செக் கொடுப்பாரு. இப்பவும் அப்படி கொடுக்கதான் அங்க உட்கார்ந்திருக்காரு பாருங்க என்று சொன்னாங்க. வியாபாரிக்கு என்ன சொல்வதுன்னு தெரியல. பிரச்சனையிலிருந்து காப்பாற்றி தன்னை தைரியப்படுத்தினது எது என்று யோசித்தார். தன்னம்பிக்கை தான் என்று புரிந்தது. உன்னால் முடியும் தம்பி என்று யாரோ காதுல சொல்வது போல இருந்தது. இந்த கதை நமக்கு சொல்லும் பாடம் என்ன? தன்னம்பிக்கை இருந்தால் தடைக்கல்லும் படிக்கல்லாக மாறும். மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம். நான் குணஸ்ரீபாய்.

0: வாழ்த்துக்கள்.
1: ஒவ்வொருத்தர் ஒரு மாதிரி தலைப்புல வச்சிருப்பீங்க.

0: பெற்றோர் பராமரிப்பு சட்ட வரைவை அரசாங்கம் ஆராய்ந்து வருகிறது. சட்டவிரோத மின் கழிவுகளின் செயல்பாடுகளை தடை செய்ய மாநில அரசாங்கத்திற்கு அதிகாரம். வணக்கம், சலாம். மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 7 மணி முதன்மை செய்திகளுடன் மணியரசன் ஹரிகிருஷ்ணன். பேங்க் நகரா நிதி கொள்கை குழு MPC நாள் வட்டி விகிதம் OPR 2.75 விழுக்காட்டுக்கு நிலைநிறுத்தியுள்ளது. நடப்பு OPR அடிப்படையில் நிதியியல் கொள்கை நிலைப்பாடு ஏற்புடையது என்று MPC கருதுவதாக பேங்க் நகரா விவரித்தது. மேலும் இது நிலையான விலைச்சூழலில் பொருளாதாரத்திற்கு ஆதரவாக இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போதைய முன்னேற்றங்களை MPC தொடர்ந்து கண்காணிப்பதோடு உள்ளூர் வளர்ச்சி, பணவீக்கம் ஆகியவை மீதான இடர்களின் சமநிலையை மதிப்பிடும். நீடித்த உள்நாட்டு தேவையும் உலகளாவிய தொழில்நுட்ப விரிவாக்கமும் இவ்வாண்டின் முதல் காலாண்டில் பொருளாதார வளர்ச்சி வலுவாக இருந்ததற்கு சான்று பகர்வதாக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பிரதமர் டெத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் பிலிப்பீன்ஸில் நடைபெறும் 48th ஆசியான் மாநாட்டினூடே தனது சிங்கப்பூர் சகா லாரன்ஸ் வாங்குடன் இருதரப்பு பேச்சை நடத்தினார். வட்டார நிலைத்தன்மை, இருநாட்டு மக்களின் வளப்பும் பேணப்படுவதை உறுதி செய்யும் நோக்கில் இந்த சந்திப்பு அமைந்ததாக பிரதமரின் அலுவலகம் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜோஹர் சிங்கப்பூர் சிறப்பு பொருளாதார மண்டலம் JSSEZ செயலாக்கத்தை விரைவுபடுத்துவதும் ஜோஹர் பாரு சிங்கப்பூர் துரித கடவிரையில் திட்டம் RTS இவ்வாண்டு இறுதிக்குள் செயல்பாட்டுக்கு வருவதை உறுதி செய்வது தொடர்பிலும் அவர்கள் விவாதித்தனர். பெற்றோர் பராமரிப்பு தொடர்பான சட்ட வரைவை அறிமுகப்படுத்துவதற்கான பரிந்துரையை அரசாங்கம் பரிசீலித்து வருவதாக துணை பிரதமர் டத்துஸ்ரீ டாக்டர் அஹமத் ஜயீத் ஹமீடி தெரிவித்துள்ளார். பெற்றோர்களை பாதுகாப்பதில் பிள்ளைகள் மத்தியில் பொறுப்புணர்வை வலுப்படுத்த இந்த சட்டம் வகை செய்யும் என அவர் கூறினார். சில நாடுகள் ஏற்கனவே பெற்றோருக்கு பிள்ளைகள் ஆற்ற வேண்டிய பொறுப்புகள் குறித்த சட்டங்களை அறிமுகப்படுத்த இருந்த வேளையில் மலேசியா இன்னும் ஆய்வு நிலையிலேயே உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். நாடு முன்னேற்றத்தை எட்டவும் நிலையான சமூகத்தை உருவாக்கவும் குடும்ப மத விழுமியங்கள் தொடர்ந்து பாதுகாக்கப்படுவதை உறுதி செய்வதற்கும் இந்த பரிந்துரை மிகவும் அவசியம் என்றார் அவர். மலேசியா ஆசியான் உறுப்பு நாடுகளுக்கு எண்ணெயை விற்கவில்லை என்று முதலீடு வர்த்தக தொழில் அமைச்சர் டத்துஸ்ரீ ஜுஹாரி அப்துல் கனி தெரிவித்துள்ளார். நாட்டிற்கு நாளுக்கு சுமார் 400,000 கலன் கச்சா எண்ணெய் இன்னும் இறக்குமதி செய்ய வேண்டியிருக்கும் நிலையில் அவர் இவ்வாறு கருத்துரைத்தார். மலேசியா எண்ணெய் உற்பத்தி செய்யும் நாடாக விளங்கினாலும் அதன் இறக்குமதி தேவைகளின் காரணமாக பிற நாடுகளை சார்ந்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். இவ்வேளை மேற்காசியாவில் நிலவும் போர் பதற்றத்தால் எரிபொருள் விலை உலக சந்தையில் கிடுகிடுவென அதிகரித்திருந்தாலும் நாட்டில் செயல்பாட்டில் இருக்கும் RON 95 பெட்ரோலுக்கான இலக்கிடப்பட்ட உதவித்தொகையை அரசாங்கம் இன்னமும் 1.99 ரிங்கிட் என நிலைநிறுத்தியுள்ளது. சட்டவிரோத மின் கழிவுகளின் செயல்பாடுகளை கட்டுப்படுத்த மாநில அரசாங்கம் கடுமையான விரிவான நடவடிக்கைகளை எடுக்க அனுமதிக்கப்பட்டுள்ளதாக இயற்கை வள சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை அமைச்சு தெரிவித்துள்ளது. சுற்றுச்சூழல் அமைச்சர்கள் மாநில அரசாங்கமன்ற உறுப்பினர்களின் கூட்டத்தில் இம்முடிவு எட்டப்பட்டுள்ளது. இந்த அணுகுமுறை தற்போதுள்ள செயலாக்க நடவடிக்கைகளை வலுப்படுத்தும் அதேவேளை சட்டவிரோத மின் கழிவுகளின் செயல்பாடுகளை மிகவும் திறம்பட கையாள்வதை உறுதி செய்வதற்கும் வழிவகுக்கும் என்று அமைச்சு அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. தீபகற்பத்திலும் சபாவிலும் முதல் நிலை வெப்ப அலை பதிவு செய்யப்பட்டுள்ளதாக மலேசிய வானிலை ஆய்வுத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. இது கிளந்தானில் ஜெல்லி, பஹாங்கில் ஜிராந்தோட், சபாவில் தெலுபிட் ஆகிய பகுதிகளை உள்ளடக்கியுள்ளதாக மெட் மலேசியா அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. இவ்வேளை இக்காலகட்டத்தில் தொடர்ந்து 3 நாள்களுக்கு வெப்பம் 37 முதல் 40 பாகை செல்சியஸ் வரை நீடிக்கும் என்று அது கணித்துள்ளது. மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: இறைவன் மீது நம்பிக்கை வைத்தல்,
2: பேரரசருக்கும் நாட்டிற்கும் விசுவாசம் செலுத்துதல்,
3: அரசியலமைப்பு சட்டத்தை உறுதியாக கடைபிடித்தல், சட்ட முறைப்படி ஆட்சி நடத்துதல்,
1: நன்னடத்தையையும் ஒழுக்கத்தையும் பேணுதல்,
3: தேசிய கோட்பாடு ருக்குன் நகாரா உறுதிமொழி மட்டுமன்று
4: ஒவ்வொரு மலேசியரும் உய்த்துணர்ந்து உன்னத பண்புகளுடன் இணைந்தே மேம்படுவதற்கான வழிகாட்டி.
0: ஹோர்முஸ் நீரிணை மீதான ஈரானின் முற்றுகையை தொடர்ந்து வளைகுடாவில் சுமார் 1500 கப்பல்களும் அவற்றின் பணியாளர்களும் சிக்குண்டுள்ளதாக ஐநா பன்னாட்டு கடல்சார் அமைப்பு IMO தலைமைச் செயலாளர் அர்சீனியோ டொமிங்குவேஸ் தெரிவித்துள்ளார். கடந்த பிப்ரவரி 28 இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஈரானுக்கு எதிராக போர் தொடுத்ததை அடுத்து முக்கிய கடல் வழியான ஹோர்முஸ் பாதிப்பை எதிர்கொண்டுள்ளது. சுமார் 20,000 பணியாளர்கள் சிக்கி தவிப்பதாக டொமிங்குவேஸ் அமெரிக்காவின் கடல்சார் மாநாட்டில் தெரிவித்தார். உலகில் 80% அதிகமான பொருள்கள் கடல்வழி போக்குவரத்து மூலம் கொண்டு செல்லப்படுவதாக அவர் குறிப்பிட்டார். இதுவரை கப்பல்களை குறிவைத்து மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல்களில் 10 மாலுமிகள் பலியானதையும் அவர் சுட்டிக்காட்டினார். லெபனானில் போர் நிறுத்தம் செயலாக்கப்பட்ட போதிலும் வியாழக்கிழமை இஸ்ரேல் நடத்திய தொடர் வான் தாக்குதல்களில் 2 சிறார், 1 மருத்துவ உதவியாளர் உட்பட குறைந்தது 12 கொல்லப்பட்டதாக நாட்டு சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. பெய்ரூட்டின் தென் புறநகர் பகுதிகளில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஹிஸ்புல்லா தளபதி கொல்லப்பட்ட 1 கழித்து அந்த வான் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டதாக அது கூறியது. அந்த தாக்குதலை ஒரு குற்றம் என்றும் அது சாடியுள்ளது. ஐரோப்பிய ஒன்றியம் அமெரிக்காவுடனான வர்த்தக ஒப்பந்தத்தை ஜூலை 4 அங்கீகரிக்க வேண்டும், இல்லையெனில் மிக அதிக வரிகளை எதிர்கொள்ள நேரிடும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இவ்விவகாரம் தொடர்பில் ஐரோப்பிய ஒன்றிய தலைவர் அர்சுலா வொண்டலேயனுடன் கலந்தாய்வு மேற்கொண்டதை அவர் சுட்டிக்காட்டினார். ஜூலை 4 பிரிட்டிஷ் ஆட்சியிலிருந்து சுதந்திரம் பெற்ற அமெரிக்காவின் 250th நிறைவாண்டாகும். அதுவரை வரி செயலாக்கத்திற்கு அவகாசம் வழங்கப்படுவதாக ட்ரம்ப் தெரிவித்தார். 27 உறுப்பு நாடுகளை கொண்ட ஐரோப்பிய ஒன்றியமும் அமெரிக்காவும் கடந்த ஜூலை மாதம் ஓர் ஒப்பந்தம் செய்து கொண்டன. அதன்படி பெரும்பாலான ஐரோப்பிய பொருள்களுக்கு 15% வரி விதிக்க முடிவெடுக்கப்பட்டது. எனினும் அந்த ஒப்பந்தம் செயலாக்கப்படுவதில் தாமதம் ஏற்படுவதைக் கண்டு ட்ரம்ப் அதிருப்தி அடைந்துள்ளார். விளையாட்டு. 2026 ஃபிஃபா உலகக்கிண்ண போட்டிகளை ஒளிபரப்புவதற்கான உரிமையை மலேசியா பெற்றுள்ள நிலையில் இந்தியா, சீனா ஆகியவற்றில் அந்த உலகப் போட்டியை ஒளிபரப்பு செய்வதற்கான ஒப்பந்தம் இன்னும் இறுதி செய்யப்படவில்லை. அமெரிக்கா, கனடா, மெக்சிகோ ஆகிய நாடுகள் இணைந்து நடத்தும் அப்போட்டிக்கு இன்னும் 1 எஞ்சியுள்ள நிலையில் அதிக மக்கள் தொகை கொண்ட அவ்விரு நாடுகளில் அப்போட்டிகளின் ஒளிபரப்பு குறித்த ஒப்பந்தம் இன்னும் கையெழுத்திடப்படவில்லை. இதனிடையே 2 கலந்தாய்வுகளை தொடர்ந்து உலக கார்பந்து நிர்வாக அமைப்புடன் ஒளிபரப்பு உரிமைகளை பெறுவது குறித்து இந்திய இணைய காணொலி தளமான ஜியோ ஹாட்ஸ்டார் மேலும் பேச்சு நடத்தி வருவதாக இந்திய ஊடக அறிக்கைகள் குறிப்பிட்டுள்ளன. அடுத்த மாதம் 11 அஸ்டேக்க அரங்கில் மெக்சிகோ, தென் ஆப்பிரிக்கா அணிகளுக்கு இடையேயான போட்டியுடன் 2026 உலகக்கிண்ண கார்பந்து போட்டி தொடக்கம் காண்கிறது. நிறைவாக யுஇஃபா ஐரோப்பிய லீக் கார்பந்து. அரையிறுதியின் 2 ஆட்டத்தில் எஸ்தன் விலா 4 சுழியம் என நாட்டிங்ஹெம் ஃபாரஸ்டை வென்று இறுதி ஆட்டத்துக்கு முன்னேறியது. விலாவின் கோல்களை 36 நிமிடத்தில் வாட்கின்ஸ் புகுத்திய வேளை 58 நிமிடத்தில் பெனால்டி வாய்ப்பை பயன்படுத்தி பொண்டியா மற்றொரு கோலை அடித்தார். 77th, 80th நிமிடங்களில் மெக்கின் அவனிக்கான மேலும் 2 கோல்களை பெற்றுத்தந்து அணியின் அடைவு நிலையை வலுப்படுத்தினார். மற்றொரு ஆட்டத்தில் ஃப்ரீபர்க் 3-1 என பிராகாவை வெற்றி கொண்டு இறுதியாட்டத்துக்கு தேர்வானது. மே 20 இஸ்தான்புலில் இறுதியாட்டம் நடைபெறவுள்ளது. பெற்றோர் பராமரிப்பு சட்ட வரைவை அரசாங்கம் ஆராய்ந்து வருகிறது. சட்டவிரோத மின்கழிவுகளின் செயல்பாடுகளை தடை செய்ய மாநில அரசாங்கத்திற்கு அதிகாரம். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பிரவீனா கதிர்வேலு. வணக்கம்.
5: வரலாற்றில் இன்று
6: 1959 இன்றைய நாளில் ஜோஹர் பட்டத்து இளவரசர் துன்கு சர் இஸ்மாயில் ஜோஹர் பாரு இஸ்தானாபுசா அரண்மனையில் சிங்காசனா மண்டபத்தில் நடைபெற்ற சடங்கில் ஜோஹர் சுல்தானாக அறிவிக்கப்பட்டார். லண்டனில் காலமான அவரது தந்தை சுல்தான் இப்ராஹிம் சுல்தான் அபுபாக்காருக்கு பதிலாக துன்கு சர் இஸ்மாயில் இப்பொறுப்பை ஏற்றார். ஜோஹர் இடைக்கால மந்திரி பசார் உங்கு இஸ்மாயில் அப்துல் ரஹ்மான் முன்னிலையில் அவர் பொறுப்பேற்றுக் கொண்டார். மாநில அரசின் மூத்த அதிகாரிகளும் உடனிருந்தனர். மறைந்த சுல்தான் இப்ராஹிம் சுல்தான் அபுபாக்காரின் உடல் விமானம் மூலம் கொண்டுவரப்பட்டு 1959 May 11 ஜோஹர் அரச கல்லறையில் அன்னாரது தந்தை சுல்தான் அபுபாக்கரின் கல்லறைக்கு அருகிலேயே அடக்கம் செய்யப்பட்டது.
5: தேசிய பழஞ்சுவடி காப்பகத்தின் தகவல் இது. மேல் விவரங்களுக்கு www.rkip.gov.my

0: போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களே, அது உங்களுக்கு மனசு நிறைவு கொடுக்குமா, இல்ல ஏன் இதை போட்டுட்டு வந்தோம் அப்படின்னு இருக்குமா?
1: ரொம்ப தூக்கத்துல இருக்குன்னா அந்த மாதிரி போட்டு வர, அப்புறம் வந்து லேட்ல ரொம்ப வருத்தப்படுவோம், ஐயோ நல்லாவே இல்லையே. ஆனா எனக்கு ஒரு கேள்வி இருக்கு, இப்ப ஆறு சப்பாத்துன்றீங்க இல்லையா, எப்படி எதை பார்த்து நமக்கு இந்த சப்பாத்து முடிவு பண்ணுவீங்க, இது சரி வரும் நமக்கு நல்லா இருக்கும் எப்படி முடிவு பண்ணுவீங்க?
2: நான் என்ன சட்டை போடுறேன்னு பொறுத்து இருக்கு, ஏன்னா வந்து பேண்ட்ஸோட மேட்ச் ஆகாது, எப்பவுமே வந்து அது அழகா வந்து ஸ்டேபிள் பண்ண சொல்லிதான் நான் ஷர்ட்டோட கலர் பார்ப்பேன். வெள்ளை போட்டிருந்தேன்னா வெள்ளை சப்பாத்தி போடுவேன்.
0: இப்ப இதை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முதல் நாள் இந்த வேலை எல்லாம் முடிஞ்சிருமா, இல்ல அன்னைக்கு காலையில இதுக்குன்னு நேரத்தை ஒதுக்குவீங்களா?
2: இல்ல அதுக்கு முன்னாடி ஒரு நாளைக்கு முன்னாடி நான் ஒதுக்குவேன், என்னென்ன சட்டை போட போறோம், என்னென்ன ஷூ போட
0: போறோம். இன்னைக்கு பாருங்க வெள்ளை சட்டை போட்டிருக்காரு, என்ன காலை நீ
1: சொன்னதா வெள்ளை சப்பாத்து
0: தான்,
1: இவ்வளவு நேரம் இதுக்கு, ஆனா அவருக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த சேராரு.
0: இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு விருப்பம்
1: இருக்கும்.
0: வந்து வந்துட்டீங்களா, உங்ககிட்ட தான் கேட்கணும் முதல்ல.

0: வணக்கம், இன்னும் செயற்கை நுண்ணறிவு விவரங்களுடன் AI பயிற்றுனர் நந்தகோபாலன் வெங்கடசாமி, கோச் நந்தா.
1: வணக்கம். ஒரு பிசினஸ் இல்ல ப்ராடக்ட ப்ரோமோட் பண்றதுக்கு ஆட்ஸ் வீடியோ ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு பவர்ஃபுல் வீடியோ மூலமா தான் மக்களோட அட்டென்ஷனை கிராப் பண்ணுவாங்க. அதனால தான் எப்பவுமே பெரிய பெரிய பிசினஸ் எல்லாம் வீடியோ கண்டென்ட் யூஸ் பண்ணுவாங்க. ஆனா இன்னைக்கு AI யூஸ் பண்ணி யாரு வேணாலும் வீடியோ கிரியேட் பண்ணலாம். முன்னாடி எல்லாம் ஒரு வீடியோ கிரியேட் பண்ணணும்னா அது ரொம்ப காஸ்ட்லி ஆகும். கேமரா தேவை, எடிட்டிங் ஸ்கில் தேவை, டீம் தேவை. ஆனா இப்போ AI இருக்கிறதுனால உங்க ஸ்கில்லும் போன் மட்டும் போதும். ChatGPT இல்ல ஜிமினா யூஸ் பண்ணி வீடியோ ஐடியா ஒரு காமன் ஆனா ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கங்க, சோசியல் மீடியால உங்க விசிபிள் இல்லனாக்கா கஸ்டமர் கண்டிப்பா உங்களை ரீச் பண்ண மாட்டாங்க. அதனாலதான் AI இப்போ ஒரு கேம் சேஞ்சரா மாறிடுச்சு. ரெஸ்டாரண்ட் ஓனரா இருந்தாலும், ஒரு ப்ராப்பர்ட்டி ஏஜென்டா இருந்தாலும், இல்ல ஒரு ஹோம் பிசினஸ் பண்றவங்களா இருந்தாலும் ஈஸியா AI வீடியோ கிரியேட் பண்ணி ப்ரோமோட் பண்ணலாம். AI வீடியோ யூஸ் பண்ணி நீங்க டிக்டாக் வீடியோஸ், பிசினஸ் ப்ரொமோஷன், ப்ராடக்ட் வீடியோஸ், ஃபேஸ்லெஸ் கண்டென்ட் கூட கிரியேட் பண்ணலாம். உங்களையும் உங்களோட பிசினஸ் இந்த உலகம் பார்க்கணும்னா இன்னைக்கே ஒரு AI வீடியோ கிரியேட் பண்ணி சோசியல் மீடியால அப்லோட் பண்ணி பாருங்க. மக்கள் உங்களை எப்படி பாக்குறாங்கன்னு நீங்களே அப்புறம் சொல்லுவீங்க. இந்த AI வீடியோ எடிட்டிங் ஸ்கில்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி உங்க கிளையண்ட்ஸ்க்கு கண்டென்ட் கிரியேட் பண்ணலாம், ஃப்ரீலான்ஸ் ப்ராஜெக்ட் எடுக்கலாம், இல்ல சோசியல் மீடியா மேனேஜ்மெண்ட் கூட பண்ணலாம். அதோட இது ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் கூட நீங்க ஏர்ன் பண்ணலாம். அடுத்த AI யூஸ் பண்ணி உங்க பிசினஸையும் சேல்ஸையும் எப்படி நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகலாம்னு பார்க்கலாம். மிஸ் பண்ணிடாதீங்க. நான் கோச் நந்தா, நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம்.

0: பராசக்தி படத்தில் இருந்து சிவகார்த்திகேயன் ஏ ரமீன் பாடி இருந்த பாடல் தான் அது. 7:29 போ.
1: இன்றைக்கு நேர்கள்ட்ட நம்ம கேட்டிருந்தோம், எத்தனை காலணிகள் நீங்க வைத்திருக்கீங்க அப்படின்னு கேட்டிருந்தோம்.
0: சாலாம்ல இருந்து சுபத்ரா வந்திருக்காங்க.
2: 23 காலணி.
0: ஓ, இருங்க இருங்க இருங்க, நான் வந்து கொஞ்சம் இதா இறறேன். எத்தனை காலணி இருக்கு?
2: 23 காலணி இருக்கு. அது ஏன் தெரியல, அது ஒரு வாக்கிங் போறதுல இருந்து வேலைக்கு போறதுல இருந்து காலணினா அது சட்டைக்கு மேட்சா. இப்ப ஒரு ஜீன்ஸ் போட்டா அது கொண்டு இருக்கும், ஆபீஸ் அட்டையர் போட்டா அது கொண்டு இருக்கும், கலர் கோட் இருக்கும் அதுக்கு. சோ நான் வந்து ஒரு
0: நாளுக்கு ஒரு காலணி மாதிரி இருக்கு சுபா.
2: ஒரு
1: காலணியை பாக்குறீங்க, எது வந்து உங்களை பிடிக்க வைக்கும்?
2: ரொம்ப
0: மகிழ்ச்சி
1: போல அவங்க பேசும்போதே தெரியுது. நீங்க அப்படிங்களா, காலணி நிறைய வச்சிருக்கீங்களா? கணக்கு இல்லையா? சொல்லுங்க.
0: காணொலி வருது, அந்த காணொலிக்கு கீழே சொல்லுங்க. சிண்ட்ரேலா தான் ஞாபகத்துக்கு
1: வரேன்.
0: சுபத்ரா, சிண்ட்ரேலா சுபத்ரான்னு கூப்பிடுவோம்.
1: அவங்களாவது ஒரே ஒண்ணுதான் வச்சிருந்தாங்க கண்ணி.

0: கண்களால் கைது செய்யப்பட்டதுக்காக எடுக்கப்பட்ட பாடல். 7:36 ஆயிருச்சு. ஒரு கேள்வி கேட்டிருந்தோம்,
1: எத்தனை காலணிகள் நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம்.
0: அருள் இப்போல இருந்து வந்திருக்கிறாரு.
2: அருள் கிட்ட 8 காலணி இருக்கு. சர்ச்சுக்கு போறதுக்கு 2 வச்சிருக்கேன். எவ்ரி சண்டே ஒன்னு போடுவேன். இனி ஸ்பெஷல் ஒகேஷன் ஒன்னு போட்டுருக்கேன். ஸ்போர்ட்ஸுக்கு ஜோகிங் போறதுக்கு 2 தனியா இருக்கு. அப்புறம் ஃபுட்சாலுக்கு தனியா 2 இருக்கு. அப்புறம் கேஷுவலா போறதுக்கு ஒரு 4 இருக்கு. கலெக்ஷன் தானே.
1: ஆனா அந்த 8 வீட்டுலதான் இருக்கா? வாகனத்துல சில பேர்ல வைப்பாங்க, அந்த மாதிரி பழக்கம் எல்லாம் இருக்கா?
2: வாகனத்துல ஸ்போர்ட்ஸ் எப்பவுமே இருக்கும்.
0: அருள், இது ஒண்ணு வந்து குறிப்பிட்ட சிறப்பு வைபவங்கள்ல தான் போடுவீங்கன்னு, அதுக்கு தனியா ஒதுக்கி வச்சிருக்கீங்க.
2: அது நினைக்கிறேன் ஒண்ணு வாங்கணுமா, நல்ல காஸ்ட்லியா வாங்கிட்டுமா, ஏதாவது ஃபங்க்ஷன் போறதுக்கு மட்டும்தான் நல்லா ஷைன் பண்ணி போட்டதுன்னு தெரியணும்ல,
0: பல பல பலன் இருக்கும்.
1: சார் தப்பா எடுத்துக்காதீங்க. அதிகபட்சமா எந்த விலையில நீங்க காலனி வாங்கிருக்கீங்க?
2: அதிகபட்சமானா ஒரு 450
0: வெள்ளி.
2: அது வெளியே போடுறது. ஸ்போர்ட் ஷூனா 800 ரிங்கிட்
0: வாங்கிருக்கேன். இருங்க இருங்க, வெளியே போடுறது 800 வெள்ளி.
2: ஸ்போர்ட்ஸ் ஷூ ஏனா எசிக்ஸ் வந்து நல்ல பிராண்ட்.
0: சரி, உங்க காலை தாங்குது, உங்களையே தாங்குது நண்பரே, நல்லதுதான் அது. நன்றி அருள், நன்றி.
2: தேங்க்யூ, பாய்.

0: உங்களுக்காக
1: அரசாங்க தொடர்புடைய நிறுவனங்களின் வணிக வளாகங்களில் சிறு வணிகங்களுக்கான வாடகை இம்மாதம் முதல் குறைக்கப்படுகிறது. சிலாங்கூர் மாநிலத்திலும் தலைநகரிலும் இதற்கான உறுதி வழங்கப்பட்டுள்ளது. ஊராட்சி மன்றங்களும் இதனை பின்பற்றுமாறு பிரதமர் கேட்டுக் கொண்டுள்ளார்.
0: உங்களுக்காக
2: மாதாந்திர செலவுகள் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றன, ஆனால் உங்கள் வருமானம் அதே போல் இருக்கிறதா? கூடுதல் வருமானம் பெற விரும்புகிறீங்களா? மைனாப்ஸ் இ டியூஷன் அஃபிலியேட் புரோகிராமில் ஏற்கனவே பலர் இணைந்து தங்களின் வருமானத்தை உயர்த்தி வருகின்றனர். இது ஒரு வாய்ப்பு மட்டுமல்ல, உங்கள் வளர்ச்சிக்கான ஒரு புதிய துவக்கம். இந்த ஆண்டு உங்கள் வளர்ச்சிக்கான ஆண்டாக ஆகட்டும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 1901719119.
3: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
4: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
3: பாட்டு கடைக்கு காசேனும் வேணா, உங்க பாசம் மட்டும் போதுங்க.
5: போக்குவரத்து தகவல்
2: 21 பதிவாக இருக்கிறது. 202.2 கிலோமீட்டர் ஐர்க்ரோல் இருந்து சிம்பாங் எம்பாட் வரக்கூடிய பாதையில் அங்க வாகனங்கள் மெதுவாக நகர்கின்றன. போக்குவரத்து கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு அப்படின்ற தகவல் வெளிவந்திருக்கின்றது. ரவாங்ல இருந்து சுங்கை புலோ செலக்கடி பாதையில் 446.7 கிலோமீட்டர் ஒரு விபத்து ஒன்று ஏற்பட்டிருக்குங்க. அங்க வாகனம் மெதுவா நகர்ந்துகிட்டு இருக்கு அப்படின்ற தகவல் நமக்கு கிடைச்சிருக்கு. புக்கெட் ஜெலுத்தோங்ல இருந்து பத்துத்திகா செலக்கடி பாதையில் செக்ஷன் 13 சமஞ்சை விளக்கு இருக்கு இல்லையா, அந்த பக்கமா ஒரு விபத்து ஒன்று ஏற்பட்டிருக்கிறதுனால அங்க வாகனங்கள் மெதுவா நகர்ந்துகிட்டு இருக்கு, நெரிசலாவும் இருக்கு அப்படின்னு ஒரு விவரம் கிடைச்சிருக்கு.
6: இன்னொரு விபத்து, தமான்கின் ட்ரோரால் இருந்து ஓல்ட் கிளாங் ரோட் வரக்கூடிய பாதை போக்குவரத்து நெரிசல் வழக்கத்திற்கு மாறாக இருக்கிறது என்ற தகவல் கிடைத்திருக்கின்றது.

0: பெற்றோர்களை உங்கள் பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைத்தொலைபேசியை கல்வி சாதனமாக மாற்றலாமே. மைனப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைனப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 0109072119.
1: வணக்கம், இன்னல் கேட்டு இருக்கீங்க மணிப்போ 7:47 நேர்கள்ட்ட இருக்கேன். இந்த காலணிகள் குறித்து நம்ம பேசுறோம் இல்லையா, அடிப்படையில நிறைய காணொலிகளோ குறைவான காலணிகளோ அது முக்கியம் அல்ல, அது எந்த அளவுக்கு நமக்கு சரியா வருதுன்றதுதான் ரொம்ப முக்கியம்.
0: ஆமா, தைப்பூசம் அப்ப சொன்னாங்களே, டன் கணக்குல வந்து காலணிகள் எடுத்து வீசுறாங்க.
1: ஆமா,
0: எங்க விட்டுட்டு போறீங்க கோயிலுக்கு வந்துட்டு அப்படின்னு, ஒண்ணு கார்லயே நிறுத்திட்டு வந்துருங்க அப்படின்னு எல்லாம் சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் தாண்டி இந்த காலணிக்கும் நம்முடைய உடல் ஆரோக்கியத்துக்கும் எவ்வளவு முக்கியம் இருக்கு. சில பேர் சொல்லுவாங்க பாத்தீங்களா, பாதம் ரொம்ப வலியா இருக்கு, அந்த கெண்டக்கால் ரொம்ப வலி, தொடல்லாம் ரொம்ப வலியா இருக்குன்னு நம்ம யதார்த்தமா எடுத்துக்கோல. ஆனால் மருத்துவர்கள் சொல்றாங்க அதுக்கும் உங்களுடைய காலணிக்குமே தொடர்பு இருக்கு அப்படின்ட்டு.
1: சில நேரத்துல நம்ம வந்து காலணி அணியும் போது காலணி கடிக்காம பாத்துக்கணும்னு சொல்லுவாங்க.
0: வாங்கிட்டு கடிக்கிற பழக்கம் இருக்கு, அப்பதான் நம்மள கடிக்காது. அப்புறம் இந்த விரல்கள் வெளியே வரக்கூடாது, பின்னால இருக்கிற அந்த பின் பாதம் இருக்கு இல்லையா, அது வந்து காலணிக்குள்ளதான் இருக்கணும், முக்கியமா செருப்பு அணியும் போது அப்படின்லாம் இருக்கு. இப்போ கைரோப்ராக்டிக் டாக்டர் ரவீன் அவரை வந்து தொடர்பு கொண்டிருக்கோம். டாக்டர், நீங்க வந்து எதை பார்த்து காலணி வாங்குவீங்க, பார்த்துதான் வாங்குவீங்களா எப்படி டாக்டர்?
2: இல்ல, நான் கொஞ்சம் பார்த்துதான் வாங்குவேன், ஏன்னா நம்ம இந்த ப்ரொஃபஷன்ல இருக்கிறதுனால வந்து இந்த இது சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள்லாம் தெரியும் இல்லையா. சோ அதனால வந்துட்டு அந்த ஆர்ச் சப்போர்ட் இருக்கிறதுலாம் வந்து நான் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாப்பேன். அது கரெக்டா இன்சோல் மாதிரி இருக்கும் உள்ளுக்கு வந்து. நம்ம ஷூ நல்ல குவாலிட்டியான ஷூஸ் பாத்தீங்கன்னா அது உள்ளுக்கு வந்து ஒரு சப்போர்ட் மாதிரி இருக்கும் நம்ம பாதத்துக்கு வந்துட்டு. அதாச்சும் ரொம்ப முக்கியம். இப்ப என்னோட வேலை பாத்தீங்கன்னா வந்து நின்றுகிட்டே இருக்கிறது நிறைய இருக்கும். சோ அப்போ அதனுடைய ப்ரெஷருக்கு வந்து அது ஈடு கொடுக்கற மாதிரி இருக்கிறோம். அந்த இன்சோல் வந்து அது ரொம்ப முக்கியம். நின்றுகிட்டு வேலை செய்யறவங்க இருக்காங்க இல்லையா, அப்போ வந்து தாதியர்களா இருக்கலாம், நர்சஸ் டீச்சர்ஸ், அப்புறம் ப்ரொமோட்டர்ஸ், இவங்களுடைய காலணிகள்லாம் வந்து கண்டிப்பா வந்து கொஞ்சம் நல்ல கம்ஃபர்டபுளா இருக்கணும். ஏன்னா அந்த ப்ரெஷர் வந்து கூட அவங்க பாடி வெயிட்டே தாங்கக்கூடிய இது வந்து இந்த பாதத்துல இருக்கு. அப்ப அந்த ஷூ வந்து சரியா இல்லைன்னா வந்துட்டு நிறைய பிரச்சனைகள் வந்து வரும். ஆங்கிளா இருக்கட்டும், சம்டைம் இந்த நீ ப்ராப்ளம், ஈவன் பேக் கூட வந்துட்டு இந்த காலணி சரியா அணியாத காலணிகளா இருந்துச்சுன்னா வந்துட்டு பேக் வரைக்கும் கூட அந்த பிரச்சனை போறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
1: இந்த காலணி சரியா அமையலனா கூட அது நம்ம நமக்குள்ள சில பிரச்சனை, இப்ப முதுகு வலி எல்லாம் சொல்றாங்களே அந்த மாதிரி எல்லாம் வருமா?
2: கண்டிப்பா வரும். ஏன்னா இது வந்து அலைன்மெண்ட் சொல்றோம் இல்லையா, அது வந்து நம்ம மெடிக்கல் இதுல பயோ மெக்கானிக்ஸ் சொல்லுவோம். அப்புறம் என்னதுன்னா வந்து உங்களோட பிளாட்ஃபார்ம், உங்க பவுண்டேஷன் வந்து சரியா இல்லைன்னா வந்துட்டு அப்ப நீங்க நடக்கிறப்போ அந்த ப்ரெஷர் வந்து என்ன ஆகும்னா அது வந்து உங்க மேலதான் டிஸ்ட்ரிபியூட் ஆகும். சில நேரத்துல வந்து நம்ம வந்து இப்போ ஸ்போர்ட்ஸ் பீப்புள் வந்து நீ ப்ராப்ளம் வருவாங்க சில பேர் வந்து, இதெல்லாம் நம்ம பாக்குறப்ப கடைசி பாத்தீங்கன்னா பிரச்சனை வந்து அவங்களோட காலணியில தான் இருக்கும். அது சரியா நம்ம அது அட்ரஸ் பண்றப்போ வந்து அவங்க நீ ப்ராப்ளமே வந்து சரியாக ஆக வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரிதான் லோவர் பேக் ப்ராப்ளமும் வந்துட்டு காலணி வந்து சம்டைம் வந்து ரொம்ப வருஷமா பாய்ச்சிட்டு இருப்பாங்க, அது பின்னாடி இந்த சோடியம் தேஞ்சு போயிருக்கும். அதெல்லாம் பாய்க்கிறப்ப என்ன ஆகும், அன்இவனா இருக்கும் இல்லையா, ஒரு கால் வந்து ப்ரெஷர் கூட இருக்கும் அவங்க நடக்கிறப்போ. அப்போ அது வந்து கூட வந்து அவங்க மசில்ஸ் வந்துட்டு ரொம்ப ஸ்டிஃப் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ இதெல்லாமே நம்ம வந்து நம்ம முதல் தடவை அவங்களை வந்து கன்சல்ட் பண்றப்போ எல்லாமே நம்ம செக் பண்ணுவோம்.
0: முன்பெல்லாம் இப்படி இல்ல, இது என்ன புதுசு புதுசா இப்ப சொல்றீங்களே அப்படின்னு, இது திடீர்னு வந்த ஒரு பிரச்சனையா இல்ல எப்படி டாக்டர்?
2: இது இப்ப நம்ம அதிகமா பாக்குறோம். அது அது வந்து ஐ திங்க் இப்ப இருக்கிற லைஃப் ஸ்டைல் நினைக்கிறேன். இப்ப செய்யற சில வேலையெல்லாம் வந்து அப்போ இல்ல இல்லையா, இதெல்லாம் வந்து இப்போ வந்து நம்ம வந்து இதெல்லாம் கொஞ்சம் நிறைய கவனிக்கிறோம். இதுக்கான சில ப்ரொஃபஷன் இருக்கு, அதுக்கு இது வந்து கண்டிப்பா ஒரு அவேர்னஸ் மாதிரி நம்ம சொல்லிதான் ஆகுறோம். பொடியாட்ரிஸ்ட் ஒரு ப்ரொஃபஷன் இருக்கு, இது நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு தெரியல. மலேசியால வந்து ரொம்ப குறைவான பொடியாட்ரிஸ்ட் இருக்காங்க. இவங்க யாருன்னா வந்துட்டு இந்த காலணிகளை வந்து சரியா மருத்துவ சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு செய்யறோம், காலணியாவும் இருக்கட்டும் சாண்டில்ஸா இருக்கும், ரெண்டுமே ஷூஸ் அண்ட் சாண்டில்ஸ் வந்து இவங்க வந்து கஸ்டமைஸ் பண்ணுவாங்க. அப்போ உங்களுக்கு இந்த டயபெட்டிக் இருக்கிறவங்களுக்கு, பாத பிரச்சனை இருக்கிறவங்க சரி, இல்ல மத்த விஷயங்கள், இப்ப சில பேருக்கு சர்ஜரி போயிருப்பாங்க பாதத்துல இருந்து, அவங்களுக்கான சரியான காலணி எது, சில பேருக்கு அந்த லீக் லைன் டிஃபரன்ஸ் இருக்கும் அந்த ஹைட்ல வந்து, இதையெல்லாம் செய்யறவங்க இருக்கிற ஒரு ப்ரொஃபஷன் இருக்கு இப்போ டயட்ரிஸ்ட். இது மலேசியால விரல் விட்டு என்னலாம், மலேசியால வந்து இந்த ப்ரொஃபஷன்ல இருக்கிறவங்க வந்துட்டு.
1: ஆக ஒரு காலணி வாங்குறதுக்கு வெளிய பாக்கணும், அது எந்த பிராண்ட் அப்படின்னு பாக்குறத தாண்டி அது நமக்கு எந்த அளவுக்கு ஒத்து வரன்றதே அதிகமா பாக்கணும்.
2: பிராண்ட் மட்டும் கிடையாது, அந்த ஆச்சுன்னு சொல்லுவோம். அது வந்து ஆச்சு வந்து உங்களோட பாதம் வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு ஆச்சு வந்து பேசிக்கலுக்கு எல்லாத்துக்குமே இருக்கும். அது வந்து வயசாக சில பேருக்கு வந்து கொஞ்சம் பிளாட் ஆகும், ஸோ பிளாட் ஃபீட்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இது எல்லாமே வந்துட்டு காலனிக்கு வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். சில பேருக்கு வந்து ஹை ஆச்சா இருக்கும், சில பேருக்கு நார்மலா இருக்கும், சில பேருக்கு பிளாட்டா இருக்கும். ஸோ இது தெரிஞ்சாதான் வந்து நீங்க எந்த மாதிரி அந்த காலனி வந்து உள்ளுக்கு வந்து அந்த ஆச்சு சப்போர்ட் இருக்கணும் நீங்க வந்து டிசைட் பண்ண முடியும். அதுக்குதான் அந்த ப்ரொஃபஷனல்ஸ் கிட்ட போனா கரெக்டா சொல்லிடுவாங்க, ஓகே உங்களுக்கு வந்து கொஞ்சம் பிளாட்டா இருக்கு, கொஞ்சம் உங்களுக்கு கூட ஆச்சு இருக்கு. அப்ப ஹை ஆச்சு இருந்தாக்கா அதுக்குள்ள காலனிகள் போட்டீங்கன்னா தான் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும். ரொம்ப நேரம் நிக்கிறீங்க நடக்கிறீங்க அந்த மாதிரிதான் உங்களுக்கு அதிகமா வந்து ஏதோ வலியோ ஏதோ வராது.
0: ஒரு காலனிக்குள்ள இவ்வளவு இருக்கு, நல்லபடியா தெளிவா எங்களுக்கு சொன்னதுக்கு ரொம்ப நன்றி டாக்டர்.
2: ரொம்ப ரொம்ப நன்றி, இந்த வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி.

0: மூணு படத்துக்காக எடுக்கப்பட்ட பாடல். அஜேஷ், அசோக், அனிருத் ரெண்டு பேரும் சேர்ந்து பாடி இருந்தாங்க. இந்த மணி நேரம் நீங்க கிட்ட கேள்வி கேட்கிற தருணம் தான் இது.
1: ரெண்டு பேர் இருக்கோம், யார்கிட்ட நீங்க கேள்வி கேட்க போறீங்க?
0: விஜயலட்சுமி வந்திருக்கிறாங்க.
2: ஒரு காலனிய நீங்க வைத்துக் கொள்றதா வேணாவா அப்படிங்கறத எப்படி முடிவெடுப்பீங்க அப்படிங்கறத குறிக்கும். இப்ப நீங்க உங்களோட காலனிய வந்து வைத்துக் கொள்ளணுமா வேணாமா அப்படிங்கறத எப்படி முடிவு செய்வீங்க?
1: எப்படின்னா, அது சரியா இருந்துச்சுன்னா வைத்துக்குவேன். அது ஏதோ கிளியலோ இல்ல ஏதாவது ஒண்ணு நடந்துச்சு சரி வரலன்னா வீசிடுவேன்.
2: சரி, உங்களுக்கும் அந்த காலனிக்குமான உரையாடல் ஏதாவது இருக்குமா?
1: உரையாடணுமா?
0: காலனிக்கும் நமக்கும் உரையாடலாம்.
1: அழுக்கு வராம பாத்துக்கோப்பா, சரியா இருந்துக்கோப்பா அப்படின்ற மாதிரி ஒருவேளை இதுக்கப்புறம் உரையாடனா வாய்ப்பு இருக்கு.
0: இவனுக்கு சொல்லிருக்கீங்க
1: இல்லையே, சொன்னது இல்லையே.
0: விஜயா, அப்படிலாம் இருக்கா விஜயா?
2: ஆமா, நிச்சயமா அப்படி இருக்கு. ஜப்பானிய கலாச்சாரத்திலும் சரி, நம்முடைய பண்பாட்டு பின்புலத்தை பார்த்தாலுமே அப்படியான ஒரு முறை இருக்கு. என்னன்னா, காலனிங்கிறது நம்ம நம்ம உடலை நம்மளுடைய பாரத்தை சுமந்து என்ன சொல்லுங்க, ஒரு நாள் முழுக்க அலையக்கூடிய ஒரு பொருள் இல்லையா? அப்ப அது நம்ம கூட பயணப்படுது அப்படின்னும் போது அதுக்கு தனியா ஒரு உணர்வு இருக்கு அப்படிங்கறது ஜப்பானியர்களுடைய நம்பிக்கை.
0: என்னெல்லாம் பண்ணுவாங்க அவங்க?
2: அப்ப என்ன செய்வாங்கன்னா, இப்ப ஒரு காலனியை எடுத்து நீங்க அதை பயன்படுத்த போறீங்களா இல்லையாங்கறது முடிவு செய்யணும்னா, அது கையில எடுத்து உங்களுடைய கண் பார்வையை நேரா அதன் மேல செலுத்தி, நீ இன்று இவ்வளவு நாள் எனக்காக உழைத்திருக்க, உன்னை நான் வைத்துக் கொள்றதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா உணர்றேன் அப்படிங்கற ஒரு ஒரு நிமிடம் எங்க மனதுல வந்து யோசிச்சு பார்ப்பாங்களாம், இந்த காலனி எனக்கு மகிழ்ச்சி கொடுக்குதா அப்படின்னு. அதற்கு மேலும் அது மகிழ்ச்சி கொடுக்க கூடியதா இல்ல அப்படின்ற பட்சத்துல, சரி இதுவரைக்கும் நீ எனக்காக உழைத்திருக்க, உனக்கு நான் நன்றி சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டுதான் அந்த காலனிய அதற்கு பிறகு அகற்றுவாங்களாம். நமக்குமே கூட இருந்திருக்கு, நீங்க யோசிச்சு பாத்துருக்கலாம். நம்ம சிறு வயதுல வந்து சின்ன பிள்ளைங்களா இருக்கும் போது நம்ம பெற்றோர்கள் அதை வந்து செய்ய சொல்லுவாங்க. என்னன்னா, அந்த காலனிய வந்து ஒன்னா சேர்த்து வைன்னு சொல்லுவாங்க, தனித்தனியா பிரிச்சு போடக்கூடாது சொல்லுவாங்க. ஒரு காலனிய இன்னொரு காலனி மேல வைக்க கூடாது, அது மேல பொருட்களை வைக்க கூடாது அப்படிங்கறதெல்லாம் நமக்கு சொல்லி இருந்திருப்பாங்க. ஆனா அது நம்ம ஒரு பண்பாடா வந்து ஒரு கலாச்சாரமா பின்பற்றது கிடையாது. ஆனா ஜப்பானியர்கள் இப்ப வரைக்குமே அது ஒரு கலாச்சாரமா பின்பற்றாங்க.
1: எங்க ஆலயங்களுக்கு எல்லாம் போனா தூர தூரமா வைக்க சொல்றாங்க, அப்பதான் யாரும் எடுத்துட்டு போக மாட்டாங்களா?
2: ஆமா, பள்ளிகளுக்கு செல்ற பிள்ளைங்க பாத்தீங்கன்னா காலையில எழுந்ததும் தேடுறது காலனி காலுறையாதான் இருக்கும்.
1: இவ்வளவு விஷயம் அடங்கி இருக்கு, நம்ம காலனிய சாதாரணமா பார்க்க முடியாது.
0: எனக்கு தெரிஞ்சு ஜப்பானியர்கள் வந்து காலனிய வெளியில பாக்குற மாதிரி தான் வைப்பாங்க, ஏன்னா ஆபத்து அவசரம்னா உடனடியா வெளியாகிறதுக்கு அப்படின்ட்டு. ஆனா அதுக்கு பின்னால இவ்வளவு இருக்குன்னு சொன்னீங்க விஜயலட்சுமி, ரொம்ப நன்றி.
2: நன்றி.
0: பாருங்க மோகன், ஒரு காலனிக்கு பின்னால இவ்வளவு கதைகள் இருக்கு. நம்ம ஆலயத்துல கூட இது நமக்கு ஒரு நன்னெறி பழக்கத்தை கொண்டு வர்றதுக்காகவும், காலனிகளை வெளியில கலற்றி வச்சுட்டு போகணும் அப்படின்ற ஒரு முறையும் கடைபிடிக்க ஆரம்பிச்சோம்ல.
1: எங்க வைக்கிறோம், எப்படி வைக்கிறோம், இதுவுமே நம்முடைய பண்பை வந்து அது குறிக்குது.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 8 மணி செய்திகளுடன் மணியரசன் ஹரிகிருஷ்ணன். புரூனை, டாருசலாம், இந்தோனேசியா, மலேசியா, பிலிப்பீன்ஸ், பிஐஎம்பி, இஏஜிஏ, கிழக்கு ஆசியான் வளர்ச்சியினோடு வட்டார ஒத்துழைப்பை வலுப்படுத்த மலேசியா உறுதி பூண்டுள்ளது. மேம்பாட்டு இடைவெளியை குறைக்கவும் மக்களின் நல்வாழ்வுக்காக வர்த்தகம், முதலீடு, உணவு உத்தரவாதத்தை விரிவுபடுத்தவும் அந்த முனைப்பு முன்னெடுக்கப்படுவதாக பிரதமர் டத்துஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். அறிவியல் தொழில்நுட்ப புத்தாக்க வலையமைப்பை வலுப்படுத்துவதில் மத்திய மாநில அரசுகளுக்கு இடையேயான ஒத்துழைப்பு வலுப்படுத்தப்படுவது அவசியம். தொடர்புடைய அமைச்சர்கள், மாநில நிர்வாக செயற்குழு உறுப்பினர்கள் கூட்டம் மெக்ஸ்கோ எஸ்டிஐ மூலம் அந்த முனைப்பு தொடர்ந்து முன்னெடுக்கப்படுவதாக அறிவியல் தொழில்நுட்ப புத்தாக்க அமைச்சு மோஸ்டி அறிக்கையில் தெரிவித்துள்ளது. அடுத்த மாதம் அறிமுகப்படுத்தப்படும் என எதிர்பார்க்கப்படும் புதிய அடையாள அட்டை மைகார்ட் கூடுதல் பாதுகாப்பு அம்சங்களை கொண்டிருக்கும். தற்போதுள்ள 23 பாதுகாப்பு கூறுகள் மேம்படுத்தப்பட்டு 53 பாதுகாப்பு அம்சங்களை புதிய மைகார்ட் கொண்டிருக்கும் என தேசிய பதிவுத்துறை JPN தலைமை இயக்குநர் டாக்டர் பர்டுல் ஹிஷாம் அலியாஸ் தெரிவித்தார். கம்போடியாவுக்கும் தாய்லாந்துக்கும் இடையிலான எல்லை பதற்றங்களை தணிப்பதற்கான முனைப்புகளை முன்னெடுத்துள்ளதாக பிலிப்பீன்ஸ் அதிபர் ஃபெர்டினன்ட் மார்கோஸ் ஜூனியர் தெரிவித்துள்ளார். அதனைத் தொடர்ந்து சில ஒப்பந்தங்கள் எட்டப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். பதற்றத்தை தணித்து அமைதியையும் நிலைத்தன்மையையும் பேணுவதற்கான ஆக்கப்பூர்வ அணுகுமுறைகள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக அவர் விவரித்தார். ஹோர்முஸ் நீரிணைக்கு அருகே அமெரிக்க போர் கப்பல்கள் மீது பெரிய அளவிலான ஏவுகணை திருக்குருதி தாக்குதலை ஈரான் நடத்தியதாக இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படை IRGC உறுதிப்படுத்தியது. அந்த கப்பல்கள் கடும் சேதமடைந்துள்ளதாக உளவுத்துறை மதிப்பீடுகள் தெரிவித்தன. விளையாட்டு. UEFA கான்பரன்ஸ் லீக் முடிவு. அரையிறுதி 2 ஆட்டத்தில் கிறிஸ்டல் பேலஸ் 2-1 என ஷக்டா டொனெட்ஸ்கை வென்றது. இதன்படி 5-2 என்ற திரட்டு புள்ளியில் கிறிஸ்டல் பேலஸ் இறுதி ஆட்டத்துக்கு முன்னேறியது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் குலரட்சகி குணசேகரன். வணக்கம்.